ரங்கி ரங்கிச்ச மயல பபுசோ புஷ சுரம்பு ரங்கே பசாக்க ஹம்ஜாக்லயோ ரங்கே பசாக்க ஹம்ஜா.